0: kenang ma ji
1: ni cha rang ge du ka le xi ra ka zhong wei
0: ka le keng min du
1: zhang wen ye ge le mi xin da yin kang ge qi ji zhang ge kang ge qi min du
0: kang ge qi wo ye ke min du hui
1: 你叫我小梦你就回家读给啊小梦突然读我让个肉的让给听我个肉我谢谢这个啊生过去不算皮没事的小梦让个床铺是不用啊用啊你让谢我你我那个把鸡没洗嘛就别急做事情没住做事情嗯躺到公司就挖差不点这
0: 조선의
1: 과주부지
0: 디제
1: 샤모게